0: கேட்டார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோரே பாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ விசி ஹதர தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹர்ஸ்கே சிங்ஹாசன இதிரி ஏசிதினா வெடி மஹல்லன் விசி ஹதர தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மஹர்ஸி இதிரி ஏவெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

0: கேட்டு சியலுக்கு அவுரவே வே வாய்க்கேன
1: சோரஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதர வருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மக பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதெய்த மோசஸ் சமக சகபாகி வீமட்ட பௌத்தீஸ்மிய லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனைக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட்ட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பின்ச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமாக் வஷேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ கருணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமாக் வன பின்சய ஏவா லியனலத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வஷேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசீட்டு ஸ்தோத்ர வேவா
0: சுப்புவச்சயனது